பயங்கினாய பாபா பாபா அம்பருபு அமுருசி அக்கி குக்கு அசாமலபா ஹீனனா ஹீனனா ஹூ இஸ் ஐ கம் டு திஸ் ஹீனனா பேஜானு பேஜானு பேஜானு பேபி அவோ பியா மா வி சாசுமா யா சவுல ராட்டி மா யா